0: ஓஹோ, இந்த பாகுந்து பாருங்க பாருங்க.
1: பாலமுரளி கிருஷ்ணமாக்கு பால்யமித்ருடே ஆஷபோம்சே அச்சரா.